நடுக்கம். நமந்த்ரோ நதீத்தோ நமே தானயக்னம் நஹம் போஜனம் நைவ போஜ்யோ ந போக்தோ. சதானந்த ரூபம்